0: ஏ ரியல் எஸ்டேட் சேல் பர்ச்சேஸ் ஆஃப் பிசினஸ் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் வில் பவர் ஆஃப் அட்டார்னி யா ஃபிர் அஃபிடேவிட் தி தசோச்சந்தி லோன்னி இக்கோ நாம் யாத் ரக்கோ லா ஆஃப் அமன் சர்மா ஜோ அப்னி கிளையன்ட்ஸ் நு தெந்தினி எக்ஸலன்ட் லீகல் சர்வீசஸ் அமன் சர்மா LLB பேரிஸ்டர் சாலிசிட்டர் அண்ட் நோட்டரி பப்ளிக் 25 செரி கிரஸ்ட் டிரைவ் யூனிட் 6 பிரம்டன் கால் 905-913-2355 905-913-2355
1: ਜਿੱਥੇ ਚੱਲੇਗਾ ਚੱਲੂੰਗੀ ਨਾਲ ਤੇਰੇ ਵੇ ਟਿਕਟਾਂ ਤੋ ਲੈ ਲਈ ਲੈਣੀਆਂ ਹੋਣ ਜਾਂ ਚਾਰ ਬਿਜ਼ਨਸ ਲਈ ਜਾਣਾ ਹੋਵੇ ਜਾਂ ਫਿਰ ਘੁੰਮਣ ਲਈ ਇੰਡੀਵਿਜੁਅਲ ਔਰ ਕਾਰਪੋਰੇਟ ਹਰ ਤਰ੍ਹਾਂ ਦੇ ਟ੍ਰੈਵਲਿੰਗ ਪਰਪਸ ਲਈ ਕੰਟੈਕਟ ਕਰੋ ਏਅਰ ਟਿਕਟਸ ਇੰਸ਼ੋਰੈਂਸ ਪਾਸਪੋਰਟ ਐਂਡ ਵੀਜ਼ਾ ਸਰਵਿਸ ਉਹ ਵੀ ਰੀਜ਼ਨੇਬਲ ਪ੍ਰਾਈਸਿਸ ਤੇ ਸਪੈਸ਼ਲ ਟ੍ਰੈਵਲ ਪੈਕੇਜਸ ਵੀ ਅਵੇਲੇਬਲ ਨੇ ਕਟਾਰੀਆ ਟੂਰ ਐਂਡ ਟ੍ਰੈਵਲ 2883 ਡੈਰੀ ਰੋਡ ਈਸਟ ਮਿਸੀਸਾਗਾ ਕਾਲ 905-678-1200